0: ஆனா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லவ் இட் கூல் 104.5 Always better songs. 10 in a row for your workday.
1: Non-stop hit. Let's go.
0: The Rhythm of Cruises on Cool 104.5.